0: சச்சம் சகஜம் சகனம் சகதம் சத்து சங்கிரு தக்கிருகிரு சச்சம் சகஜம் சகனம் சகதம் சத்து சங்கிரு தக்கிருகிரு சச்சரி சதன சச்சலு சதனு சத்தினி சதினு சச்சலு சதித சரித சலத சலுத சிலு சத்தன சம் சம் சத்தலு சம்
1: ஜம்பொத்தன் சீர் வீச்சக்கர தாழ் ஜம்பொத்தன் சீர் வீச்சக்கர தாழ் பொத்து தக்கிருந்து பொத்தன் அரபொத்து தக்கிருந்து பொத்தன் சிக்கு தொடர் மன்மத்தன் சிக்கு தொடர் மன்மத்தன் சச்சனகன்